தெருக்கு தெருக்கு தொண்ணா தெருக்கு தெருக்கு தொண்ணா ததா தெருக்கு தொண்ணா தெருக்கு ததா தெருக்கு தா.